நான்கு மேல் ஸ்ரீகாய்க்கிரத்வா ரூஜுகு பேர் விட்டாயே ஜானி பூஜேதாய் சத்ஜுகு ராத்ரந்தோகா தரம் அகேரத்வா த்ரேத்தே ரத்ஜேதே கா ஜோர் அகேரத்வா துவாபர் ராத்கபே கா சத்கரத்வா கல்ஜுகு ரத் அகன்கா கூட அகேரத்வா மாலா பைலா சாம் கே சிதம்பர் சுவாமி சச்மயா சே சாச் ரஹே சப் கோ சச் சுமா